பலரு பிற்குனி மோரி சுவாமி நீருடை காரு சுண்டு மத்திய வயஸ்குணம் கம்புனமுனுகி திரவியமாஜிஞ்சுடன் காலியுண்டு மூதிமி வச்சின எந்த முரஹரிணி தழுவக அது இதிரேதனி ஆரட்டின்சு